அருள்னா பாடிங்கான் அருள் நினைச்சிருப்பாள். போயிச்சார் நூல் ஜோஞ்சி நான் போயிங்களா.